0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: பேசும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா? அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: We'll be back after a short commercial break.
1: Hey, Anthony, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 99.4 Tamil FM. Nam Radio, Nam Music.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: We'll be back after a short commercial break.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: Tamil 89.4.
6: Sirithayum Tamili.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM brought to you by
1: Plotsnale Propshell தானே. For details call 056 415 4242.
2: அட செட்டப் பண்ண இதானா? நல்லா இருக்கு புள்ள.

0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி supported by 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: தமிழ் தமிழ் தமிழ்.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: என்ன கடிட்டா?

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் எஃப்எம்
2: brought to you by
3: plots nale propshell dane for details call 056 415 424

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால்
2: 05882
3: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: Retro Sunday, only on 89.4 Tamil FM.
1: Brought to you by
7: Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.

0: கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: We'll be back after a short commercial break.
6: கூடவே

0: உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
1: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
2: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: Tamil, 89.4.
4: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, vilaiyattu thagavalgal, vanigas seidhigal, வானிலை நிலவரம் இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: ஃபோர் சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்
1: ப்ரோட் டு யூ பை
2: ப்ளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056 415 4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
1: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
0: We'll be back after a short commercial break.
2: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனாய்சஸ் இல்லனா DIP போணுனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
3: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்
1: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் brought to you by
2: plots nale propshell dane for details call 0564154242.

Afro Sunday only on 89.4 Tamil FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாமிட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: We'll be back after a short commercial break.
4: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
4: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: தமிழ் தமிழ் தமிழ்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM
1: brought to you by plots nale propshell dane for details call 056 415 4242.
2: என்ன பாட்டு பாடவன?
3: தஞ்சாவூர் தண்ணிகிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
2: தண்ணிகிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ?
3: அதே
2: கேட்டது பா.

0: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா.
1: பாடுங்க மாமா, பாடுங்க.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Al Ansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Al Ansari Exchange.
3: We'll be back. Commercial break.
2: Gold வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
2: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ் பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
4: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூ துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 PM. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: Tamil 89.4.
7: Retro Sunday, only on 89.4 Tamil FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ்னா சொன்னே.
4: ஆமா, பீமா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
3: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
4: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
5: ஆஃபர் வாலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
2: Tamil 89.4.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Retro Sunday only on 89.4 Tamil FM.
2: Brought to you by
3: Plots Nale, Propshil Dane. For details call 056 415 4242.

0: ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்
1: brought to you by
2: plots nale propshell dane for details call 0564154242

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: We'll be back after a short commercial break.
6: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபிஐ தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
10: Brought to you by Plots Nale Propshell தானே. For details call 056-415-4242.

For details, call 056-415-4242.

0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களைக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் FM வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன்.
4: வெயிட் எல்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரிய புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
3: எப்படி?
4: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரிய புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
5: செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் பீமா ஜுவல்லர்ஸ், நவ க்ளோசர் டு யூ வித் 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் துபாய், ஷார்ஜா and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் Divya Auto Spare Parts எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
6: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
7: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: Tamil 89.4.
8: சிறுத்தையும் தமிழி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்
1: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: மேடம் ஒரு நிமிஷம். எஸ். தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.

0: காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by Plots Nale. Propshell தானே. For details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by
3: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panathe double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: Retro Sunday, only on 89.4 Tamil FM.
6: Brought to you by
2: Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: ஹோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்
1: ப்ரோட் டு யூ பை
2: ப்ளாட்ஸ் நாலே ப்ராப்ஷனல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056 415 4242.

0: தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: Look, easy. Sana,
4: சொந்த ஊர்லயே சொந்த பா இடம் இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
5: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
4: எப்படி?
5: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல
6: 1982 உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா ஆல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜெனியூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
7: For more details, call 0653287 94 or WhatsApp 0503885370.
8: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ரெட்ரோ சண்டே, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: We'll be back after a short commercial break.
0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசன் தான், இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸின் ஆப்லயும் இருக்கு.

0: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் எஃப்எம் brought to you by
2: plots nale propshell dane. For details call 056 415 4242.

0: தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Retro Sunday only on 89.4 Tamil FM.
2: Brought to you by
3: Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: தமிழ் 89.4
3: செழித்தையும் தமிழி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் எஃப்எம்
1: brought to you by plots nale propshell dane for details call 0564154242

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
6: We'll be back after a short commercial break.
7: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
8: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
7: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் அன்டில் November 7.
9: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
10: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
11: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
12: Tamil 89.4.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்
1: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் எஃப்எம்
1: brought to you by plots nale propshell dane for details call 0564154242

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Perum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Al Ansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Al Ansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
2: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ் பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராம சென்டர் துபாய்.
4: Retro Sunday only on 89.4 Tamil FM.
1: Brought to you by
2: Plots Nale, Prop Shildane. For details call 056-415-4242.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்
1: ப்ரோட் டு யூ பை
2: ப்ளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: ஒரு தடவை தான் வரும். இந்த festive season-ஐ utilize பண்ணிக்கோ. Offer valid until 11th October only at B Majwellers, Lulu Mbuvela, Sharjah, Lulu Albarsha, Dubai and Madinat Zayed Shopping Center, Abu Dhabi. Visit now, this annual offer won't come again. TNCA apply.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: Retro Sunday, only on 89.4 Tamil FM.
6: Brought to you by Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் எஃப்எம்
1: brought to you by plots nale propshell dane for details call 0564154242.

0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களைக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back.
1: மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: For more details, call 0653 28 794 or WhatsApp 0503 88 5370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: Tamil 89.4.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2-4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
2: We'll be back after a short commercial break.
0: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன்.
1: வெயிட் எல்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரி புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
0: எப்படி?
1: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரி புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
3: செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் பீமா ஜுவல்லர்ஸ், நவ க்ளோசர் டு யூ வித் 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் துபாய், Sharjah and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
2: Tamil 89.4.
4: Sirathayum Tamili Uliy.

0: வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM, brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by
3: Plots Nale, PropShell Dane. For details call 056 415 4242.

0: சண்டே only on 89.4 தமிழ் எஃப்எம்
1: brought to you by plots nale propshell dane for details call 0564154242

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: இன் அசோசியேஷன் வித்
5: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Al Wada, Abu Dhabi.
0: We'll be back after a short commercial break. Tamil, Tamil, Tamil.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM.
2: Brought to you by Plots Nale, PropShell தானே. For details call 056-415-4242.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs larende vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
3: We'll be back.
4: நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா ஆல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி ஆல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: Tamil, 89.4.
7: Retro Sunday, only on 89.4 Tamil FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: Retro Sunday, only on 89.4 Tamil FM.
6: Brought to you by
2: Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Retro Sunday only on 89.4 Tamil FM.
2: Brought to you by
3: Plots Nale, Propshell Dane. For details call 056-415-4242.

0: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் எஃப்எம்
1: brought to you by plots nale propshell dane for details call 0564154242
2: மணி

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
7: We'll be back after a short commercial break.
8: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
11: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
3: We'll be back.
4: துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 PM. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: Tamil, 89.4.
8: Sirithayum Tamili.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்
1: ரெட்ரோ சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித்
6: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
7: We'll be back after a short commercial break. Tamil, Tamil, Tamil, 89.4.

0: காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM
2: brought to you by
3: Plotsnale Propshell தானே. For details call 056 415 4242.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 Tamil FM.
2: Brought to you by
3: Plots Nale, Propshell Dane. For details call 056 415 4242.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM டு 7 PM exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனோசிஸ் இல்லனா DIP போணுனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
3: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
5: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM
1: brought to you by
2: ப்ளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே. For details call 056 415 4242. அடிக்க

0: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM brought to you by
1: plots nale propshell dane for details call 056 415 4242.
2: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க. கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 0653287 94 or WhatsApp 0503885370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: Tamil 89.4.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனச காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: ரெட்ரோ சண்டே, only on 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
8: We'll be back after a short commercial break.
9: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
9: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
10: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
12: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
13: Retro Sunday, only on 89.4 Tamil FM.
14: Brought to you by
15: Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Retro Sunday only on 89.4 Tamil FM.
2: Brought to you by
3: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு தூணால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: Retro Sunday only on 89.4 Tamil FM.
9: Brought to you by Plots Nale, Prop Shildane. For details call 056-415-4242.

0: ஃபோர் சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்
1: ப்ராட் டு யூ பை
2: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056 415 4242.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். தீபாவளியை ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களை கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: Hey, look, easy.
4: Sana, சொந்த ஊர்ல சொந்த பா எட வரதா மேரேஜ் சொல்லிட்டா.
5: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
4: ஆ, எப்படி?
5: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 1982
1: முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: Retro Sunday, only on 89.4 Tamil FM.
8: Brought to you by
9: Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: சண்டே ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்
1: brought to you by plots nale propshell dane for details call 0564154242 ஒரு சண்டே

0: se mu daje to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. 89.4.
4: We'll be back after a short commercial break.
5: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
5: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
7: செழித்தையும் தமிழி.

0: வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்
1: ரெட்ரோ சண்டே only on 89.4 தமிழ் FM
2: brought to you by
3: Plotsnale Propshell தானே. For details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: தமிழ் தமிழ்

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்
1: நான் ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் FM ல.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: பின்னணி பாடகர் உண்ணி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
2: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940க்கு. தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலும் இந்த மற்றும்
3: உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: For more details, call 0653287944 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: Tamil 89.4.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
11: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
13: தானே
14: ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
15: நான் ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் FM ல.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,
8: நான் ஸ்டாப் 90s, நம்ம 89.4 தமிழ் FM ல.

0: ஐயா
1: தனா
0: ரசா
1: ததனி
2: நன்னா
3: தொடடு நோதுரா
1: வண்டம்பா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
7: We'll be back after a short commercial break.
8: Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
9: Tamil 89.4.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
11: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
12: நான் ஸ்டாப் 90s, நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல

0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி supported by 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க. 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287994 or WhatsApp 0503885370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: Tamil 89.4
5: Sirithayum Tamili Oli.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Non-stop 90s, நம்ம 89.4 தமிழ் FM-ல.

0: மேடம் ஒரு நிமிஷம். எஸ். தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
5: We'll be back after a short commercial break. Tamil.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: நான் ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் FM ல.

நான் ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panathe double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: Look.
2: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 a.m. டு 7 p.m. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: தமிழ் 89.4.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டே.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Non-stop 90s, 89.4 Tamil FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா ஆல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
0: Tamil 89.4.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,
11: நான் ஸ்டாப் 90s, நம்ம 89.4 தமிழ் FM ல.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact

0: 0547673111 brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: We'll be back after a short commercial break.
2: Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
3: Tamil 89.4. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: நான் ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் FM ல.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நான்ஸ்டாப் 90s. நம்ம 89.4 தமிழ் FM-ல.
2: ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் கூசுந்தடி.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: We'll be back after a short commercial break. Tamil 89.4.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Non-stop 90s, நம்ம 89.4 தமிழ் FM-ல.

0: நான்ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல.
1: பழனி பச்சா
2: மினுமினுங்க
1: செங்கரட்டி
2: செவத்த பிள்ளை
1: கிண்ணா வந்தா
2: கிணக்கட்டி
1: உடம்பு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா?
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: இன் அசோசியேஷன் வித்
5: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Al Wada, Abu Dhabi.
6: We'll be back after a short commercial break.
7: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
8: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 050-388-5370.
9: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
10: Tamil 89.4.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM டு 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே
5: ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
6: நான் ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் FM ல.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,
5: நான் ஸ்டாப் 90s. நம்ம 89.4 தமிழ் FM ல

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
7: We'll be back after a short commercial break.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: Non-stop 90s, நம்ம 89.4 தமிழ் FM-ல.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா. ஹாரர்?
1: ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஆ.
1: த்ரில்லர்?
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: We'll be back after a short commercial break. Tamil 89.4.
5: Sirithayum Tamil Oli.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Non-stop 90s, நம்ம 89.4 தமிழ் FM-ல

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th and 18th அக்டோபர் happening at Grand Millennium Al Wada, Abu Dhabi.
4: We'll be back after a short commercial break.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: நான் ஸ்டாப் 90s நம்ம 89.4 தமிழ் FM ல.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். 4th October Ramada Cornish அபுதாபியில 9 AM டு 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by
10: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
11: Non-stop 90s Namma 89.4 Tamil FM la.
12: Rhythm of life. Bob Clearmountain mixed with the attitude. Funky drums from hell. Sight up at the clock.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,
8: நான் ஸ்டாப் 90s, நம்ம 89.4 தமிழ் FM ல.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: வருஷத்துக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும். மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சுக்கிடு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: நீ என்ன பெரிய அப்பா.

0: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM 89.9.

89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோ.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
1: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
2: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: 89.4 Tamar FM. Tamar FM. Namma radio.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: entonces, ¿qué hacemos de esto, man?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.